தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தஜதி தஜல தஜனு தஜனு தஜினி தஜினி தஜனு தக்கிட சரித தனத தனுத திமித்த தக்கிருக்கு தம்